0: ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: சாம சுந்தர மதன மோகன,
1: சாம சுந்தர மதன மோகன,
0: சாம சுந்தர மதன மோகன.